நார் கசம சிலர்தான் சிலர்தான் கௌடி சாக்கர் லகே சாக்கரி ஜெய சல கசம பாய் ஹுர்மத்தி சுனோகி வஜோ பிஜூ நா காய் கசமே கரே பராபரி ஃபிர கேர சந்திர பாய் வஜூ கவாய அகலா மோஹ மோஹ பானா காய் ஜிஸ்தா ஜித்தா காவ நா திஸ் கையா சாபாஸ் நான்கு ஹுக்கம் நான் சிலை நாள் கசம் சிலர்தாஸ் நாள் கசம் சிலர்தாஸ் நாள் கசம் சிலர்